0: அவன் பண்ண ஸ்லாரினி அடிராசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் பூன் புலிச்சாய்
1: மேமாங் பண்ண ஸ்கரம் யாதி சோச்ச பண்ணஸ் போலே போட் பாடம் சுப்பட்டே தன் ஹவுஸ் தாவு
0: பத்துல அடிராச பண்ணிங் சிக்கித்
1: ஏ கரோ மச்சம் தூ ஜாம் மைண்டில் வரலாம் லாமா பைக் அடி மின் பைக் கோசம் டுலு
0: ஆ லகுனியா
1: கலோ சோச்ச பண்ணஸ் இங்க திக வந்த பண்ணிங் யாதி
0: அப்படியே வம்
1: பர்த்தாமா பழக்கம் மீன் பயிர் கோசம் கருவோ பக்கை தொப்பி அத்தோடு தும்பத்தடு கத்திக்க குரங்கன் பிறலாரி வக்து தங்க ஹரி பனஸ் தரிக் மச்சம்
0: கலோ அடி நான் மைன் போல மச்சமான
1: மைன் வக்து பத்தாம் சீக்கிட் மசை சொச்சல பேரடு பாரு பேஸ் பரன் போன் சலாமான்
0: ஓ ஓகே அடி ஃபஹாம் அபம் Bila kita jaga diri, barulah Baba Mami tak risau.
1: Betul tu. Jangan tunggu sakit baru nak jaga diri. Ingat, cuaca panas boleh menjejaskan kesihatan. Minum air secukupnya. Elak panas melampau dan jaga diri setiap hari.
0: Pesanan ini daripada Labor FM.
2: Dengarkan kami di mana jua anda berada. Muat turun aplikasi RTM Klik sekarang secara percuma. RTM Klik betul-betul percuma.
3: Dengarkan Labuan FM di frekuensi
4: 103.7 dan 89.4 MHz.